கலச்சையமாயுதப்புரிய முக்தி வந்தாக்கா, கலச்சையமாயுதப்புரிய முக்தி வந்தாக்கா, யாக்கே படதார் சித்தம்மா, யாக்கே படதார் சித்தம்மையா, மெச்சி சம்சார நெச்சி நீனோ கதறிய தம்மா கண்ண மூச்சி மண்ணா முச்சி, நீனோ கதறிய தம்மா கண்ண மூச்சி மண்ணா முச்சி. தேங்க்யூ.